ராஜராஜராதிதே. நிரோஷ்டி ராகம், திஸ்ரகதி, ஆதிதாளம், ஸ்ரீ முத்தையா பகவதார் ரச்சனா.